சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தரி சதல தஞ்சனு சதனு தத்தினி தத்தினி சச்சனு சரித சனுத சனுதா